பறையூ நின் கைகளில் குப்பி வளகளோ மழவில்லின் மணிவர்ண பொட்டுகளோ அருமையாமே.